தங்கடத்துக்கு தான் தரக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீம் தத்து கிட்ட தும் தக்கிட்ட தீ